தாரக்கிருத்த தரண தரண தரத்த பாக பருத்து நை பருந்து ஜன கே ஜன நன நன நன.